ராசுக்கு முனி வர்றட்டே சுர நறுக்கறே விழா சோசுக்கு சஹஜே பாயே சத்குரு சங்கதியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹித்யா.